ஆறு சிரந்தன் கடேராது நான் கூறையா பரப்பு மத்தேட்டு காத்து எடுத்து தீக்க காயி ஆத்து சூரி ஜெகத்துக்கு சாயி